0: பிறந்தார். கோல் மாதால் கொன்று வரைக்கு அரைஞ்சியாங்க ஒழுங்கா எவ்வளோ உயரா மறக்க பொருட்டு வந்துடுவோமா எச்சா மறக்க பரவாயில்ல.
1: Hey, hey, you're on Double J.